ஒன்றேபூன் ஓயாசம் பாக்தபாய ஆத்ம பிரகாஷ் தித் கர் ஜாயப் சேயம் நசி கௌ நானக் காட்டி ஜம்பாசி தத் விசார் கஹே ஜன் சச்சா ஜன்ம ரே சோ காச்சோ காச்சாய ஆவா கௌன் மிட்டே பிரப் சேவ் ஆப் தியாக் சரண் குருதேவ் ஏஹோ ரதன் ஜன்ம கா ஹோயே உதார் ஹர் சுன் பிராண தார் அன் கோ பாவ் ந சுட் நாரே சிம்ரன் சாஸ் வேத விசாரே ஹர் கீ பக்த கரோ மன் லாயே மன் பஞ்சந்த நானக் பல பாயே

ஸ்தோத்ரோஸ் ஊரே குருகா சொன்ன தேஷ் பார்வம் நிக்ருகார்பேந்த மனந்தர் உத்தரே சந்த ஆசன தியாகோ திரங் சஞ்சனா கி தூர் மர்மங்கா சோட் பேந்தி கரோ சாசங்கோ ஹார்தன் கே பரலே உண்டா நானும் குரு பூரே நமஸ்கார் கேம் குசல் சாஜனந்த சாதசங்க பஜ பரமானந்த நர்க நிவார உதாரோ ஜியோ குன் கோவிந்தம் ரஸ் பியோ சச்சத் போ நாராயணே கே குரு ஜாகே ரங்கனேக் கோபால்.

பக்க அகால் தியாலேக பேக நாம காம காடா நாத்தே பிரமாத்தே ஜொன்னி மொன்னி நராக நரங்கே நரூபி நரிக்கே அகரம் பரம் கஞ்சே லேக்கே பஜாங் பிரஜா சந்த நமஸ்தல் பிரணாமே சமஸ்தல் பிரணாசே கஞ்சல நாமே சமஸ்தல் நிவாசே நிகாம் விபூதே சமஸ்தல் சுரூபே குகர்ம பிரணாசே சுதர்ம விபூதே சதா சச்சிதானந்த சதரம் பிரணாசி கிரீமல் குனிந்தா சமஸ்தல் நிவாசி ஜாய விபூத்தே கஜாய கனிமே அரியங்கரியங் கிரீமல் ரீமே